கத்திரி பிராமன் சூதுவேஸ். ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிமான் தோ வட்டியா கோமா ஒரு தோண்ணாதாய் சகடா சதியா தூ சலியா ஆரே ஹை. ਪਰ ਗੁਰੂ ਨਾਨਕ ਦੇ ਘਰ ਦਾ ਉਪਦੇਸ਼ ਕੀ ਹੈ ਕਿ ਜਿਹੜੇ ਲੋਕ ਰੱਬ ਦੇ ਨਾਂ ਤੇ ਲੜਦੇ ਹਨ ਉਹ ਭੁੱਲੇ ਔਰ ਪਟਕੇ ਹੋਏ ਲੋਕ ਹਨ। ਭਾਈ ਸਾਹਿਬ ਜੀ ਬਿਆਨ ਕਰਦੇ ਹਨ